0: ले नि आ जि ताल जि छिन जोइन दा
1: जो आ
0: निंग दे ང ཐེང མ ཐང གོ རང ལ སེམ ཤོ དེ ཁ དེ ཡིམ སིང གི ཡིབ དེ དེ ངི ཨ རེ རང གེ དེ གա ཐེང མ ཐང གོ ཆབ དེ རེ ངོ ནེ ཉིང ཅེ ལ གབ དེ དེ ཕོ མ དེ ང ཆ ར དེ ལ གོ ཡ དེ རེ ཆ སམ ཆུ
2: སོ སོ ཨ ཅེ དེ ང དེ ཅེ དང ན པོ པོ ཚ ཚ མེ ཇོ
0: པོ པོ ཆེ གོ དེ གོ ཉེ ཨ ཅེ ཅེ བི ཡིབ མ ཆེ ཉེ ཉམ ལེ གོ རོ པོ རེ
2: Tang de kiran yi gengwei guo xie su. Zhang chi ya qu. Zhang ge qian ne. Zhongguo gengwei chuang zhe di, ken zhe xi zhe duo. Qi zai nang tong shi bie.
0: Ken zhe ma ri bie. Tang de zhongguo gengwei chuang zhe di, qi zai nang tong ri. Ran san ru tong da. Ma zhe ge me jia qie de yu yuan ge gengwei di. Tang de niao zhongguo kong zhe, guo mu qi ji lak zhe ri. Kong zhe di, ran ge a xie ba.
2: 一年年前的地别村咱们是人嘛多中国跟我创不出用的这人去嘛是没事呢中国的而是这个没吧地马车中国谈的给我进入大东五年组织五年的跟我这边请一个公司用了现在年不起个是宁都你妈华中说了穷别我在娘你的做起码中国来打个人用个人
3: 而且华中兄弟有在我看巧子，看上全部三年级，我管看见的是全部是。看最近的这么着姐姐，忽然嘴从下公司把个学过是。一年中国这么是，开始我是看见的是，中国用钱过得真值钱，特别是这么着段节，的呢看上手机钱皮呢。夜店呢看上自己的给不到老师生计，俺是中国，春天给马叫青年的。
0: 俺是中国大年不到，偏偏当对一遍，马叫青年个休息。
4: 您都到我那，让给谁呢？第一个的，说了要的是一遍。
5: 现在的。山区的，你自己教育。
4: 让给我们前辈今年留了出的。
5: 我们前辈今年留了。
0: 你看。